0: சேர்த்து தஸ்தத்தை நுகேஸ் மரப்பு மிஸ்ஸு சவா மரதா சவா மரதா.
1: RAI Radio Live Napoli, tutto l'azzurro della musica.